அக்கறை முழுங்கு சதாம் பொண்ணுங்க முண்டு கொண்டுவே இன்னும் இடையிட அக்குறை நீங்க நின்று கூறி.